0: ஹவஸ் துணை வினாடி ஹதாய் ஹாய் கவியோ,
1: இது கொஹமத ஆதர கிந்தரியே டே உதே பாந்தர கேனே ஹவஸ் சாரியே படாங்க கேனே மங்க கேனே புரோகிராம் கிட்ட உதே பாந்தர வகேனே கேனே படாங்க கண்ண கொனே இதோட இதோட படக்கற அட்ஜெக்டிவ்ஸ் டிகக் தால போடக்கற பட்டர் பாரக் கால தியா கண்ணோ
0: வெடிப்புற
1: பயமதேம சலூனுக்கு ஐயோ மாறுக்கறான் சலூனுக்கு கொண்ட கப்பனுக்கு நான்
0: மாறுக்கறான்
1: சேகன
0: விந்தவான
1: ஜெய்வேவா.